இன்னைக்கு பார்த்து சாத சங்கத ஜீ அஜ தன் குரு கிரந்த சாஹிப் ஜியான் தா பஹிலா பிரகாஷ் குர்புர்ப ஹை. பஹுத் ஹி ஷர்தா பாவனா நால் மனாயா கியா ஹை. ஆப் சபனா நூ பஹுத் பஹுத் வதாயி ஹோவே. ஹுண சோகாசன சேவா ஹோவேகி. ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ।